நித்தம் பொண்ணா சுத்தி பரட்டா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா. நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்டா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா.